பண்டா ஆறு சரண கமலமான தான பஸ்தி பிரபயகமய பார் பஸ்த கும்பாவத சாவி சுக்கி கிசி ஊனு சந்த பிரசாத பேட்டே பிரபு பூர்ண ஜெகதீச ஜெய ஜெயக்கார சப கர சச்ச தான சுஹாயா ஜப நானக நாம நிதான சுக் பூரா குர பாயா பலாவல் மஹல்லா பஞ்சவா ஹர ஹர ஹர ஆராதிய ஹோய ஆரோக ராமச்சந்த் கி லஷ்கா

கப்பட பாட்ட சூயி தாகா கண்ட மாஹு பாக்கு கெஹு செல்ல நாயி கடி மோகத்து கிஷ ஹண்ட சாச்ச பராணா ஹுவ நாயி சீதா கதே நா பாட்ட நானக சாஹிப் சச்சோ சச்சா கிச்சர ஜாப்பி ஜாப்ப மஹல்லா பஹலா சச்ச கி காத்தி சச்ச சப சார காடத திசகி அபர.